மீட்டா சகல சமிகிரிய ஏகாடமாக அனுக்கிறாங்கனா அதிருஷ்டாக நான் நெத்தையம் மிருத் பிரபுக்கானாம் தேஹி மெஹ எஸ் காபிசராமம்